அம்மா நான் அறிய மனத மர்மா வெகுமான விழுத்தின்னா நீ நகுத்திர பலு கண்ணா பாமா பாமா நான் அறிய மனத மர்மா வெகுமான விழுத்தின்னா நீ நகுத்திர பலு கண்ணா பாமா பாமா நான் அறிய மன